சம்பிஷதவசனம் சூப்ரசன்னம் த்ரிநேத்ரம் ஹஸ்தாப்ஜாப்யாம் பதுகமனிஷம் சூலகடகம் ததானம் ஹஸ்தாம்பூஜயுகஸ்தகும்பயுகலாத் உத்ரித்தி தோயம் சிரஹ சிஞ்சந்தம் கரையோர்யுகேன ததத்தம் ஸ்வாங்கேஷ கும்பௌ கரௌ ஆக்ஷஸ்ரக் மிருகஹஸ்தமம் புஜகதம் மூர்தஸ்த சந்திரம் சவத் பீயூஷோன்னதனும் பஜேஸ கிரிஜம் மிருத்துஞ்சயம் த்ரம்பகம்.